0: A bond.
1: Pandu baby.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7:01. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேயர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598538773. மீண்டும் 7598538773 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். முதலாவதாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர்.
0: மேம் நல்லா இருக்கீங்களா? மேம்
1: சூப்பரா இருக்கேன் மேடம்.
0: பாடுங்க. பாடுங்க.
1: ஒரே நிமிஷம் எடுத்து வச்சது எங்க பிரச்சனை தெரியல.

கொஞ்ச நேரம் என்னை மறந்தே. கொஞ்ச

கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன், கொஞ்சம் நேரம் என்னை மறந்தேன், குளிர் தென்றல் என தொடும் பாவம் என்ன அந்த பார்வை எங்கள் மீதோ, அந்த பார்வை எங்கள் மீதோ, கொஞ்ச நேரம் என்னை மறந்தே ஆ.

நீலை கயில் கொதிப்பாக அலை கயில் குளிராக

உலகும் கொஞ்ச நேரம் என்னை மறந்தே. வான்மழை தரும் நீரை வாங்கிய நிலம் போ

எடுப்பரும் நமக்கினி சரிபாரி, எடுப்பரும் கொடுப்பரும் நமக்கினி சரிபாரி. கொஞ்ச நேரம் நம்மை மறந்தே குளிர் தென்றல் வர இடம் இல்லை என ஒன்று

0: நம்மை மறந்தி சகோதரி.
1: கொஞ்ச நேரம் என்னையும் மறந்துட்டேன் மேம்.
0: ஓ
1: அவ்வளோ
0: தேங்க்யூ
1: அழகாக
0: சோ மச்,
1: பாண்டிங்க, அருமையாக இருந்துச்சு.
0: தேங்க்யூ சோ மச்.
1: நன்றி,
0: இப்போ ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாட்டோட.
1: ஆ பாடுங்க, பாட சொல்லுங்க. நீங்க சூப்பரா பாண்டிங்க மேம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ மேடம்.
1: தேங்க்யூ.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
2: சௌக்கியமா இருக்கேன் மேடம்.
1: உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க சார், உங்க பேர் ஊரெல்லாம் சொல்லுங்க.
2: ஓகே. வணக்கம், நான் ஸ்ரீதர் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா சார்?
2: சௌக்கியமா இருக்கேன் மேடம். இன்னைக்கு டிஎம்எஸ் பாட்டு ஒண்ணு பாடலாம்னு ஆசை.
1: பாடுங்க பாடுங்க.
2: ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன்.

கொடி மின்னல் போரூர் பார்வை மானோ மீனோ என்றிருந்தேன், குயில் ஓசை போல் ஒரு வார்த்தை குழலோ யாழோ என்றிருந்தேன். கொடி மின்னல் போல் ஒரு பார்வை மானோ மீனோ என்றிருந்தேன், குயில் ஓசை போல் ஒரு வார்த்தை குழலோ யாழோ என்றிருந்தேன். நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தாள் தீயோடு பஞ்சை சேர்த்தாள், நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தாள் தீயோடு பஞ்சை சேர்த்தாள், இன்று காதல் ஏக்கம் தந்தாள் சென்றாள் நாளை என் செய்வாளோ. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிரில்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலர்

0: கோவில் இல்லை. கலை அன்னம் போல் அவள் தோற்றம் இடையில் இடையோ கிடையாது. சிலை வண்ணம் போல் அவள் தேகம் இதழில் மதுவோ குறையாது. கலை அன்னம் போல் அவள் தோற்றம் இடையில் இடையோ கிடையாது. சிலை வண்ணம் போல் அவள் தேகம் இதழில் மதுவோ குறையாது. என்னோடு தன்னை சேர்த்தாள், தன்னோடு என்னை சேர்த்தாள். என்னோடு தன்னை சேர்த்தாள், தன்னோடு என்னை சேர்த்தாள். இன்று காதல் ஏக்கம் தந்தாள் சென்றாள், நாளை என் செய்வாளோ. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை.
1: சிறப்பு சார், ரொம்ப அழகா பண்ணீங்க. உங்க ஃபைனல் அந்த இன்னொரு குரல் ஏதோ உங்க கூட சேர்ந்து வந்தது, அவங்க யாரு? அருமையா இருந்தது பாடல், சிறப்பான பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தங்கள் இரண்டும் சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்களும் அவங்களோட ஹஸ்பண்டு ஸ்ரீதர் அவர்களும் சிறப்பாக அருமையாக பாடி சென்றார்கள். அழகான பாடல்கள், சிறப்பு. நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடியில் சேர்ந்த கப்பரவள்ளி ஜெயேந்திரன் மேம்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நலமா இருக்கீங்க? அங்க எல்லாரும் நலமா இருக்கீங்க?
1: நாங்க எல்லாரும் இங்க நலமா இருக்கோம். பாடுங்கள் உங்க பாடலை.
2: நான் ஒரு கணபதி பாட்டு பாடலாம்னு இருக்கிறேன்.
1: பாடுங்கள்.
2: அடுத்து வந்து நம்ம சபரி வானொலி அன்பான உள்ளங்கள் பாடிக்கொண்டு இருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் நான் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்களா?
1: பாருங்கள்.
2: சரிங்க மேடம். பொற்சதங்கை குழுங்க வரும் பால கணபதி, பொற்சதங்கை குழுங்க வரும் பால கணபதி, பொங்கும் இன்பம் தந்தருள்வான் எந்த நாளுமே. பொற்சதங்கை குழுங்க வரும் பால கணபதி, பொங்கும் இன்பம் தந்தருள்வான் எந்த நாளுமே. தருணத்திலே நமக்கு அப்பான் தருணாக என்ன கணபதி, சங்கடங்கள் நீக்கி வைப்பான் சதுர்த்தி கணபதி, பொற்சதங்கை குழுங்க வரும் பால கணபதி. நத்தனமே ஆடுகின்ற கணபதி, நத்தனமே ஆடுகின்ற நத்தன கணபதி, நன்மைகளை அளிக்கின்ற நவநீத கணபதி, வல்லமை தானளிக்கும் வல்லவ கணபதி, வல்லமையை தானளிக்கும் வல்லவ கணபதி, வரம் தந்து நம்மை காக்கும் வதாபி கணபதி, வரம் தந்து நம்மை காக்கும் வதாபி கணபதி. வாழ்வு தரும் வீர கணபதி, வீரம் தன்னை வாழ்வு தரும் வீர கணபதி, வேண்டியதை செல்வம் தரும் லக்ஷ்மி கணபதி, சித்தி தரும் புத்தி தரும் பக்தி கணபதி, சித்தி தரும் புத்தி தரும் பக்தி கணபதி, சிந்தையிலே நலம் புரியும் உஸ்திஷ்ட கணபதி, சிந்தையிலே நலம் புரியும் உஸ்திஷ்ட கணபதி, பொற்கதங்கை குலுங்க வரும் பால கணபதி, பொங்கும் இன்பம் தந்தருள்வான் எந்தரே, மங்களமே பொங்கிடவே கிங்கின கணபதி, பிள்ளைதனை அருள்திடவே சந்தான கணபதி, உயிர்களை காத்திடவே ஊர்த்துவ கணபதி, உயிர்களை காத்திடவே ஊர்த்துவ கணபதி, உலகமெல்லாம் செழிக்க வைக்கும் சொர்ண கணபதி, உலகமெல்லாம் செழிக்க வைக்கும் சொர்ண கணபதி, பொற்சதங்கை குலுங்க வரும் பால கணபதி, பொங்கும் இன்ப

0: கணபதிக்கு
1: அருமை அருமை, ரொம்ப அழகா பாடினீங்க மேம், சிறப்பா இருந்தது பாடல். விநாயகர் பாடல் அருமையா பாடினீங்க, சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள் மேம். சொல்லுங்க என்னது?
0: இல்லைங்க மேடம், நான் வந்து கோயில்ல பாடும்போது முதல்ல இந்த பாட்டு தான் நான் முதல்ல பாடிக்கிட்டு தான் வேற ஆண்டவன் பாட்டு எல்லாம் பாடுவேன்.
1: ஓகே ஓகே, ரொம்ப சிறப்பா இங்கேயும் பாடி நல்லா சிறப்பா துவக்கி வச்சீங்க, நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
0: சரிங்க சார், சரிங்க மேடம்.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் அழகான ஒரு பிள்ளையார் பாடல் பாடி சிறப்பாக்கினாங்க, நம்மளோட நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக்கிட்டாங்க, நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
0: வணக்கம், நான் கோவையிலிருந்து காயத்ரி பேசுறேன்.
1: என்ன மேம் உங்களுக்கு கோல்டு பிடிச்சிருக்காங்க?
0: கோல்டு காஃப்.
1: சவுண்ட் இங்க வரைக்கும் பயங்கரமா கேக்குது.
0: அது மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா கோல்டு அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் ரெண்டு வாரமா பாடவே இல்லை. நானும் சரி வெயிட் பண்ணி பார்த்தேன், சரியாகிற மாதிரி தெரியல. சரி ஓகே, ரிஸ்க் எடுத்துடலாம். நீங்கதான் கேட்க போறீங்க, நீங்கதான் ரிஸ்க் எடுக்க
1: போறீங்க.
0: நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா?

தெரிய இனிக்க தெரிந்த கனியே உனக்கு தசக்க தெரியாதா படிக்க தெரிந்த இதழே

நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா, உயிரே விலக தெரிய

0: உனக்கு விலக தெரியாதா, உயிரே விலக தெரியாதா.
1: அருமை அருமை அருமை, அழகா
0: கஷ்டப்பட்டு கேட்டுட்டீங்க, நானும்
1: கேட்டதுக்கு நீங்க
0: கஷ்டப்பட்டு
1: பாடினீங்க. நாங்க
0: பாடிட்டேன்.
1: கேட்டதை கூட விடுங்க, நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து பாடினீங்க மேம். ரொம்ப
0: தொண்ட
1: நன்றி,
0: சுத்தமா
1: வாழ்த்துக்கள் மேம் உங்களுக்கு.
0: தொடவே முடியல, என்னால ரொம்ப
1: ஆமா,
0: கஷ்டப்பட்டு
1: ரொம்ப
0: பண்ணேன்.
1: கஷ்டப்பட்டீங்க.
0: தேங்க்யூ தேங்க்யூ.
1: தேங்க்யூ தேங்க்யூ, நாங்க தான் சொல்லணும், ரொம்ப அழகா பாடினீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
0: தேங்க்யூ.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம். ஐயோ கஷ்டப்பட்டு கோல்டு காஃபாம், ஐயோ பாவம், என்ன அழகாக பாடினாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு பாடினாங்க நமக்காக. நன்றி, வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: மேம் வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் சூப்பரா ஹாப்பியா இருக்கோம் சார்.
2: நல்லது மேம். இன்னைக்கு நான் வந்து காலையில் தினமும் கண்விழித்தால் அந்த பாடல் பாட போறேன்.
1: பாடுங்கள் பாடுங்கள்.
2: அருமையான ஒரு தாய் சென்டிமெண்ட் பாட்டு இல்லையா?
1: ஆமா ஆமா,
2: அந்த பாட்டை பாட போறேன். காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை தொடும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும்

இரவும் பகலும் இனி காத்தனையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விடவான பூமியாகும் சிறியது.

தோல்மீ தூங்கடே கண்மணி கண்மணி, காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை தொடும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா, இமை போல் இரவும் பகலும் இனி காத்தனையே, உனதன்பு பார்த்த பின்பு அனுவிடமான பூமியாகும் சிறியது. ஒரு பிள்ளை கருவில் கொண்டு ஒரு பிள்ளை கையில் கொண்டு உறவாடும் யோகம் ஒரு தாய்க்கின்று, மழலை போலும் தன் நெஞ்சம் உறங்கட்டும் பாவம் கொஞ்சம், தாய்க்கு

முறங்கிடு தலைவா நீ என் தலிசன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாலோ தனிசை போ விழித்தாலோ பொன்மணி தாலேலோ பொன்மணி தாலே.

0: அப்படியே தூங்க வச்சிட்டீங்க சார். அவ்வளோ அழகான தாலாட்டு பாடல் சிறப்பாக பண்ணீங்க.
1: ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம், ரொம்ப சந்தோஷம்.
0: ரொம்ப அழகாக பண்ணீங்க சார், அருமையான பாடல் வேற.
1: ஆமா ஆமா, இனிய உறவுகளும் ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. உங்களுக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் மேம்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
1: மீண்டும் சந்திப்போம். பை மேம்.
0: பை பை பை. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள். அழகான ஒரு நியூ படத்திலிருந்து ஒரு சாங், செம்மையான சாங் அது. ரொம்ப அழகாக பண்ணார், அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம. கோவையிலிருந்து புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம் மேடம், நல்லா இருக்கோம்.
0: ஓகே, பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: ஓகே மேடம்.

காளிதாசன்னா கண்டதாசன்னா.

0: அழகு அழகு, அரிதான பாடல சூப்பரா பாடினீங்க மேம், அருமையா இருந்துச்சு.
1: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ, தேங்க்யூ.
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
1: ஓகே மேடம்,
0: ஓகே,
1: தேங்க்யூ மேடம்.
0: சிறப்பு. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடச் சென்ற சொந்தம் கோவையிலிருந்து புவனேஸ்வரி மேம். அழகான பாடல், செம்மையா பாடினாங்க, சூப்பரா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம.
0: வணக்கம்,
2: நான் சோழேஸ்வரில இருந்து சீர்மொழி முருகன் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: ரொம்ப நல்லா இருக்கிறோம்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: பாடுறேன். இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல், அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம். கொடி நீ மலர்னான், கிளை நீ கனினான், மனம் போல் வாழ்வோம் துணை நீ. இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல், ஓடுது ரயில் பாதை மனம் போலவே.

இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல், அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம். தீபத்தின் ஒளியாக ஒரு பாதி நாம், தேன் கொண்ட மலராக மறுபாதி நீ. காற்றினில் ஒளியாக வருவேனடி, கனவுக்குள் நினைவாக வருவாயடி. நிலவுக்கு வானம், நீருக்கு மேகம், கொடிக்கு ஒரு கிளை போல் திணை நீ அம்மா. இனி வாழ்வில் நீதான் என் சொந்தமே, இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல், அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம். ஓடமும் நீரின்றி ஓடாதம்மா,

0: நீ சொன்ன மொழி நானே கேட்பேன் அம்மா, உனக்கென நானும் எனக்கென நீயும் உலகினில் வாழ்வோம் என்னாளுமே. இனி வாழ்வில் நீதான் என் சொந்தமே. இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல், அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம். ராமனின் குகனாக உன்னை பார்க்கிறேன், மாலதி அணுவாக நான் வாழ்கிறேன். இருமனம் அன்பாலே ஒன்றானது, தேசத்திலே உள்ளம் பண்பாடுது. பறவைகள் போலே பறந்திடுவோமே, மகிழ்வுடன் வாழ்வோம் என்னாளுமே. இனி வாழ்வில் நீதான் என் சொந்தமே. இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல், அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம். கொடி நீ மலர் நான், கிளை நீ கனி நான், மனம் போல் வாழ்வோம் துணை நீ.
1: பண்ணீங்க தேன்மொழி மேம், நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக பாடினாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரிவான் ஒலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம் வணக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் சித்தார்த்தேசன்.
0: நல்லா இருக்கீங்களா ப்ரோ?
1: நல்லா
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: அக்கரிச்சீமை அழகினிலே மனம் ஆட கண்டேனே, புதுமையிலே மயங்குகிறேன், புதுமையிலே மயங்குகிறேன், அக்கரிச்சீமை அழகினிலே மனம் ஆட கண்டேனே.

வெறும் பேச்சு வெட்டி கூட்டம் ஏதும் இல்லை இந்த ஊரில், கள்ளம் கபடம் மஞ்சகமின்றி கண்ணியமாக ஒற்றுமை உணர்வுடன் வாழும் சிங்கப்பூர். அக்கறை சீமை அழகிலே மனவாட கண்டேனே, புதுமையிலே மயங்குகிறேன். சிட்டு போல பிள்ளைகள் தேனில் ஆடும் முல்லைகள், துள்ளி துள்ளி மான்கள் போலே ஆடும் உற்சாகம், தினந்தோறும் திருநாளே சுகம் கோடி மனம் போல, சீனர் தமிழர் மலாய மக்கள் உறவினர் போல அன்புடன் நட்புடன் வாழும் சிங்கப்பூர். அக்கறை சீமை அழகினிலே மனமாட கண்டேன். மஞ்சள் மேனி பாவைகள் தங்கம் இன்னும் அங்கங்கள், காவியத்தில் வார்த்தை இல்லை உன்னை பாராட்ட, நடை பார்த்து மயிலாடு மொழி கேட்டு கிளி பேசும் கண்ணில் தவழும் புன்னகை கண்டேன், சொர்க்கம் போல இன்பமும் பெருமை வாழும் சிங்கப்பூர்.

0: வாய்ப்புக்கு நன்றி.
1: சிறப்பு, ரொம்ப அழகா பண்ணீங்க, அருமையா இருந்துச்சு. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் சித்தாத்தூரில் இருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக பண்ணார். அமைதியான பாடலை அருமையாக அழகாக பண்ணார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேடம், கோவையிலிருந்து ராஜேஸ்வரி.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன் மேம். பாடுங்கள் உங்கள் பாடலை.

தலையே.

0: சிறப்பாக பண்ணீங்க மேம், அழகான பாடலை அருமையாக பண்ணீங்க. உங்கள் குரலில் எந்த பாட்டுனாலும் அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக பாடிடுறீங்க மேம்.
1: தேங்க்யூ
0: நன்றி,
1: தேங்க்யூ மேடம்,
0: வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்,
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி மேம் அழகான அவங்க குரலில் ஒரு செம்ம பாட்டு பாடினாங்க. அப்படியே ஒரு 4 நிமிஷம் அப்படியே இருந்துட்டேனா, சூப்பராக பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக எனது குரலில் ஒரு பாடல்.

கட்டில் மேல் மெத்தை உண்டு, ஆணிப்பும் தொட்டில் உண்டு, கட்டில் மேல் மெத்தை உண்டு.

0: நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: இனிமையாக, அற்புதமாக, சிறப்பாக, திறமையாக எப்படி இவ்வளவு அழகா பண்ணீங்க?
0: நிஜமாவா சார்?
1: நிஜமாவே சூப்பரா பண்ணீங்க. உங்களுக்கு எவ்வளவு ஹைபீச்ல வேணாலும் உங்களால பாட முடியுது, சூப்பரா பண்ணீங்க. நான் தான் ராஜேஷ், கோவை ராஜேஷ். சபரியில முன்பு காட்சியிலே வரும் கீதம் வழக்கி கொண்டிருந்த அதே ராஜேஷ்
0: தான். தெரியாம போயிட்டீங்க.
1: இப்ப எக்ஸ் ராஜே ஆயிட்டல.
0: என்ன அப்படி?
1: ஓகே மேடம், பல்லவா
0: பாடுங்க.

ராஜா பொண்ணு அடிவாடியம்மா, கொஞ்சம் ஆனந்த நாட்டியம்மாடடி, நதி நிலாடடி, குலுங்க குலுங்க ஆடடியோ. ராஜா பொண்ணு அடிவாடியம்மா, கொஞ்சம் ஆனந்த நாட்டியம்மாடடி, நதி நிலாடடி, குலுங்க குலுங்க ஆடடியோ. உனக்காகத்தானே பொண்ணோட

0: ஓட்டமே நாம் வாழும் வாழ்க்கை நிதி ஓட்டமே மனம் வெள்ளைதான் உடை வெள்ளைதான் மனம் வெள்ளைதான் உடை வெள்ளைதான் ஆனாலும் என் நெஞ்சும் உன்னோடுதான் காவியம் வாழ்வொரு காவியம் அதிலே புதிதாய் கதை எழுது ராஜா புன்ன அடிவாடியம்மா கொஞ்ச ஆனந்த நாட்டியம் ஆடடி நதியிலாடடி குலுங்க குலுங்க ஆடடியோ செந்தூரம் கொஞ்சம் நான் கேட்டவா சிங்கார பூவை நான் சூட்டவா கல்யாண தேரில் நான் ஏறவா கற்பூர தீபம் நான் ஏற்றவா பொன்னாரமே வெண்மேகமே பொன்னாரமே வெண்மேகமே பொது வாழ்வு நாம் தேடும் என் கீதமே காவியம் வாழ்வொரு காவியம் அதிலே புதிதாய் கதை எழுது ராஜா பொன்ன அடிவாளியம்மா கொஞ்ச ஆனந்த நாட்டியம் ஆடடி நதியிலாடடி குலுங்க குலுங்க ஆடடியோ
1: நன்றி, வாழ்த்துக்கள் ராஜேஷ். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஷ் அவர்கள். அழகான ஒரு பாடல், செம சாங்கு. எங்கேருந்தான் இப்படி பாடம் செலக்ட் பண்ணுவாரோ? சூப்பரான பாடுறா, ரொம்ப அழகாக பாடிட்டு போனாங்க. அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் ஒன்று. வாருங்கள், வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாய்க்கில் பேசுறீங்கக்கா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கீங்கக்கா.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: சரி, மெல்ல திறந்தது கதவு. அதில் அந்த பாட்டை படிக்கிறேன்.

திருமுகம் காணும் வரம் தர வேண்டும். எனக்கு

0: மேம் தேடுது அப்படியா மேம்?
1: எனக்கு
0: வானம் உங்களையா தேடுதுன்னே? அப்படிதான் போட்டிருக்குதா? அதையும் சேர்த்து பாடிட
1: வேண்டியதுதானே? மௌனமாத்தனேரம் இளமனதிலெந்த பாரம், இது மௌனமான நேரம் மனதிலெந்த பாரம், மனதில் யோசைகள் இதழில் மௌனங்களின்

திறந்த பாரம் மனதில் ஓசைகள், நிழலில் மௌனங்கள் மனதில் ஓசைகள், நிழலில் மௌனங்கள் ஏனென்று

0: இது மௌனமான நேரம், இள மனதில் என்ன பாரம், மனதில் ஓசைகள் இதழில் மௌனங்கள், மனதில் ஓசைகள் இதழில் மௌனங்கள், ஏனென்று கேளுங்கள். நன்றி கா.
1: சிறப்பு மேம், இரண்டு பாடலையும் ரொம்ப அழகா அருமையா பாடினீங்க மேம். சூப்பரா இருந்தது. உங்க குரல் ரொம்ப அழகா இருக்குது தெரியுமா.
0: நல்லா படிக்கணும்னு ஆசை இருக்காங்க.
1: படிக்க கூடாது, பாடணும்.
0: சரிக்கா சரிக்கா.
1: சிறப்பு, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் விருதுநகரில் இருந்து டெய்லர் பாக்கியலட்சுமி அவர்கள். அழகான அவங்க குரல்ல இரண்டு பாட்டு பாடிட்டு போனாங்க, சிறப்பா இருந்தது, ரொம்ப அழகா பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இனியும் ஒரு சொந்தம் வாருங்கள். பாடுங்கள் மேம், உங்கள் பாடலை.
2: நீங்க பாடின பாட்டும் கேட்டேன்.
1: நீங்க பாடுற பாட்டை நாங்க கேக்குறோம், பாடுங்க.
2: உயிரா மானமா பழத்துல இருந்து சரிங்களா. சரி.

0: புதுமை மனம் உண்டு
1: என்ன அழகான பாடலை அருமையா பாடினீங்க மேம்.
0: ரொம்ப நல்லதுங்க மேடம்.
1: சிறப்பான பாடல் அது.
0: அண்ணன் தங்கை பாட்டு.
1: ஆமா ஆமா, ரொம்ப அழகா பாடினீங்க நீங்க.
0: ரொம்ப சந்தோஷம்.
1: நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள்.
0: நல்லதுங்க மேடம்.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடியில் இருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் அழகான ஒரு பாடல் சிறப்பாக பாடினாங்க. அருமையான பாடலை அழகாக பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 8:08. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடிச் சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குநர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.